0: ஆற்றையே நொமியன ஹட
1: ஆற்றின் ஜோதி
0: இருதா ராத்ரி ஹட்டட ஹிமாலிக்க ஜோதி ராத்ரிய
2: தசக துணக லக்கண அபிமானிய சமகி அவதம ரேடியோ ரியாலிட்டிய லக்கண கோல்டன் வாய்ஸ்
3: அப்பி சோயன்னே
2: සෑම සඳුදා බදාදා සහ සිකුරාදා දිනකම පස්වරු එකේ සිට හතර දක්වා
4: ලක්කඩ Golden Voice.